காசி வலட்டு கண்ணன்ப காசி வலட்டு தின்னன்ப மனுசு கமனம் மினிசு காசி வாசி அத்தியாயங்க உமஹிங்காய் கண்ணட்டு மனுசு கமனம்.